சபரி வானொலி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:01. இன்று நம் சபரி வானொலியில் யாழ் சுதாகர் ஐயா அவர்களுடைய தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. அந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் குரல் நளினம் கொஞ்சும் நந்தவனம். எஸ்பிபியின் குரல் குயிலுக்குள் ஒளிந்திருக்கும் மயில். எஸ்பிபியின் குரல் குயிலுக்குள் ஒளிந்திருக்கும் மயில்.

எஸ்பிபியின் குரல் கற்கண்டு கொண்டு தூரிகை செய்து அதை தேனில் நனைத்தெடுத்து வான் அலைகளில் வரையப்படும் ராக ஓவியம். எஸ்பிபியின் குரல் கற்கண்டு கொண்டு தூரிகை செய்து அதை தேனில் நனைத்தெடுத்து வான் அலைகளில் வரையப்படும் ராக ஓவியம்.

இளமை ஊஞ்சலாடும் குரல், இனிமை கொஞ்சுகின்ற குரல், குளுமை கொண்டு வரும் குரல், கலை நளினம் மின்னுகின்ற குரல், எஸ்பிபியின் குரல், ராகங்கள் நடனமாடும் திடல்.

ஜெனரல் வெளியே வந்து உங்களோடு கதைத்திருக்கின்றதா, அல்லது நீங்கள் வெளியே சென்று ஜெனரலோடு கதைத்திருக்கின்றீர்களா? இல்லை என்றால் இரண்டையும் சாத்தியமாக்கும் இந்த

எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் நரை விழாத குரல், அத்தனை தரப்பு ரசிகரையும் அள்ளிக்கொள்ளும் குரல். எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் நரை விழாத குரல், அத்தனை தரப்பு ரசிகரையும் அள்ளிக்கொள்ளும் குரல்.

பாடும் நிலா பாலாவின் குரல் தேனில் நனைந்த பலா, ஒரு தெளிந்த நீரோடை, சப்தமில்லா சப்தத்துடன் சங்கீத சாமரம் வீசும் பாலாவின் குரல், வயது பேதமின்றி அனைவரையும் அரவணைக்கும் பாலாவின் குரல்.

முதுமையிலும் குரலில் இளமை ஊஞ்சலாடியது. வயதான காலத்திலும் குரலில் தளர்ச்சி இல்லை, நடுக்கம் இல்லை. இந்த பெருமையை பெற்ற இந்தியாவின் ஒரே பாடகர் எஸ்பிபி.

நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்றார் கவிச்சித்தர் கண்ணதாசன். அந்த முத்திரை வரிகளுக்கு சத்திய உதாரணமாக வாழ்ந்தார்.

என்னை திரை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இசையமைப்பாளர் உதயன் விக்டர். அவரின் அற்புத இசையில் எனது முதல் பாடலை பாட வந்த எஸ்பிபி அவர்கள், இலங்கை தமிழில் அழகாக பேசுகின்றீர்கள் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினார். உதயாவின் உன்னத இசையில் நான் எழுதிய முதல் பாடலை கீத நதி எஸ்பிபி பாடியது எனது பாக்கியம் கொடுப்பினை. ஓ ஊர்வலம் என்ற பாடல்தான் அந்த பாடல்.

காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாக மாற்றும் மற்றும் ஒரு பாட்டு பயணத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுவது யாழ் சுதாகர்.

இதுவரை நம் சபரி வானொலியில் இன்று காலை நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அறிவிப்பாளர் யாழ் சுதாகர் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள், எஸ்பிபி பாடிய ஒரு சில படப்பாடல்கள் நம் சபரி வானொலியில் ஒலித்து சென்றது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி சகோதரி, கோவை காயத்ரி மற்றும் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் மற்றும் இயக்குனர் நம் கீதநேசன் ஐயா அவர்களும், தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

அன்பான சௌரி வானொலி சொந்தங்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1 மணி 1 நிமிடம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பி.பி. சீனிவாஸ். அவருடைய பாடல் தான் நிகழ்ச்சியில் வளம் வரப்போகுது. இன்றைய நேயர் நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லசி பரசுராமன். ஒவ்வொரு பாடலும் மனதை டச் பண்ணுற பாடல்களாக இருக்கும். ரசித்து கேட்டு பாருங்கள். உள்ளத்தை கொள்ளடிக்கிற பாடல்கள். ஒரு பாடல் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு எந்த நேரம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அற்புதமான பாடலை கொண்டு வந்துக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய விருப்பத்தில் பாடலை ரசித்து கேட்டு உங்களை கருத்தை சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

எவ்வளோ ஒரு அற்புதமான பாடல் பிபி சீனிவாஸ் குரல். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:10. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பிபி சீனிவாஸ். அவருடைய பாடல் தான் நம்ம அரணி சார் சௌரி எஃப்எம்ல ஒழித்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தலைநட்சி பரசுராம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நம்ம சௌரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொண்டு வந்துகிற பாடல் நிகழ்ச்சியை இணைந்து பாடலை ரசித்து கேட்டு பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

இன்றைய நேயர், இன்றைய நேயர் நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பிபி சீனிவாஸ் அவருடைய பாடல் தான் நம்ம சௌரிய வானொலியில் வளம் வந்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தலநட்சி பரசுராமன். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:15. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் ஒரு அற்புதமான பாடல், ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல். பிபி சீனிவாஸ் ஜானகியம்மா குரலில் போலீஸ்கார் மகள் படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இதோ

இன்றைய நேயர், இன்றைய நேயராக ஜொலிப்பவர் பிபி சீனிவாஸ். அவருடைய பாடல் தான் நம்ம சௌரி வானொலி சொந்தங்கள் சௌரி வானொலி எஃப்எம்ல வளம் வந்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தலர்ஷி பரசுராமன். நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல் போலீஸ்கார் மகள் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. நிகழ்ச்சியோடு தேன்மொழி முருகன் நிகழ்ச்சியோடு இணைந்து சீக்கிர பதிவு கொடுத்துக்கிறாங்க. வாங்க சகோதரி, ஒரு மணிலேருந்து நிகழ்ச்சி போகுது, வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்துக்கிறீங்க. வந்து ஓகே, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனைத்து பாடலும் ரசித்து கேட்டு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த பாடல். இந்தமாரி பாடலாம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான பாடலை கொண்டு வந்துக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய விருப்பத்தில். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:29 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பிபி சீனிவாஸ். பிபி சீனிவாஸ் தான் பாடல் தான் வளம் வந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:42. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லலட்சுமி பரசுராமன். ஒழித்த பாசம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது, ரசித்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பிபி சீனிவாஸ். பிபி சீனிவாஸ் பாடல் தான் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சௌரி வானொலி எஃப்எம். நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தலலட்சுமி பரசுராமன். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:03. அன்னை படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்
1: நடந்தே தீர வேண்டும்.

0: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா.
1: சித்தி படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வளம் வந்து கொண்டிருக்கிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவரி வானொலி அப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பிபி சீனிவாஸ் குரலில் பாடல் வளம் வந்து கொண்டிருக்குது. அந்த வரிசையில் போலீஸ்கார் மகள் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:21.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சௌரி வானொலியப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் ஜொலிப்பவர் பிபி சீனிவாஸ் குரலில் ஒழித்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தலசிங் பரசுராமன். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:39. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கும் பாடல் ஒரு சூப்பரான பாடல். இதுவரை பாடலை ரசித்து கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றிகள். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கும் பாடல்

0: கொண்ட மயக்கத்திலே கண்ணம் சிவப்பது ஏன் நடி ராதா ராதா.
1: அது மனம் என்னும் வந்தியை நிறுத்திடும் அறிவிப்பு ராதா.

என்ன நேர்களே, பிபி சீனிவாஸ் பாடல் எல்லா பாடலும் அற்புதமாக இருந்ததா? ரசித்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நங்கநல்லூர் கண்ணனையா பாடலை கேட்டு அருமை அருமை அருமை அற்புதமான பாடல்கள் அப்படின்னு பாராட்டுகிறார். நன்றி ஐயா, பாடலை கேட்டு பதிவு கொடுத்த உங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடலோடு வருமுறை உங்களை விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் நல்லசி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் ஜெயச்சந்திரன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்கள் வளம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர்களே. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக நம் சபரி வானொலியில் இன்று புதிதாக இணைந்துள்ள ஆரணி பாளையம் கோபால் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அவர்களை நம் சபரி வானொலி நேயர் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்போம். இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா. தொடக்கத்தில் மஞ்சள் நிலா இந்த படத்தில் இருந்து பூந்தெண்டல் காற்றேவா, இதோ இந்த பாடல் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில்.

நம் இதயராகம் நிகழ்ச்சியில் பூந்தென்றல் காற்று அழகாக வீசி சென்றது. நம் இதயராகம் நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். இதயராகம் என்னும் இனிய நிகழ்ச்சியில் இன்று காயத்ரி அம்மா அவர்களின் இனிய பாடல்களை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உயர்ந்த எண்ணங்களோடும் உன்னதமான கருத்துக்களோடும் சிந்தனையில் தெளிவோடும் செயலில் துணிவோடும் உண்மையான உணர்வோடும் நேர்மை திறனோடும் நிகழ்ச்சியை நெறிபடுத்தி காயத்ரி அம்மாவின் பாடல்களை எல்லாம் நந்தவனத்து பூக்களின் மனமாய் புகழ்மணம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் சொல்லின் செல்வி சிந்தனை சிற்பி அனுசி அம்மாவுக்கு இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றிகள் ஐயா. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய கோவை காயத்ரி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பூ கொத்து கொடுத்து நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் சூப்பர் சூப்பர் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நன்றி. அடுத்து கோவை பத்மா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். முதல் இரவு இந்த படத்திலிருந்து மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே முகம். என்னவோ ஒரே முகம், பல முகம் இருந்தால் என்ன, அந்த மஞ்சள் முகத்திற்கு பார்ப்பவர் கண்ணுக்கு ஒரே முகம்தான். இதோ ஜெயச்சந்திரன் சுசிலாம்மா குரல் இந்த பாடல்.

அருமையான அழகான சூப்பரான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பிள்ளையார்பாளையம் பரசுராம் தனலட்சுமி ஐயா அவர்கள் ஆகா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலுக்கு தேன்மொழி சகோதரி, மிக இனிமை இந்த பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, ஆகா அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் பாடலுக்கு. அடுத்து கன்னியாகுமரி இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் பாண்டிச்சேரி சிவரஞ்சினி அவர்களும் பாடலை தனிப்பக்கத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். நானே ராஜா நானே மந்திரி, இந்த படத்திலிருந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒளிந்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி ஐயா அவர்கள் இதயங்கனிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒளித்த பாடலுக்கு. நன்றி. தேன்மொழி சகோதரி, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, இனிமையான பாடல், அருமையான பாடல்கள் தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து கோவை காயத்ரி அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அண்ணா அவர்கள், ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். ஆஹா, சூப்பர் சூப்பர். இந்த பாடலின் இறுதி வரிகளில் வந்தது. கேஜே யேசுதாஸ் பாடியிருப்பார், சாரி ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார் அந்த வரிகளை. அழகாக பதிவிட்ட அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அண்ணா. சூப்பர் சூப்பர். எப்படி இப்படியெல்லாம் தோன்றதுன்னு தெரியவில்லை. சூப்பர். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து பரசுராம் தனலட்சுமி அண்ணா அவர்கள் ஏதோ ஒரு பதிவை போட்டு எடுத்து விட்டார், என்னவென்று தெரியவில்லை. அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று பாராட்டி உள்ளார்கள் பரசுராம் தனலட்சுமி அண்ணா அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் ஜெயச்சந்திரன் சுசீலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள், நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுசியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:21. அடுத்து சூரக்கோட்டை சிங்கக்குட்டி. இந்த படத்திலிருந்து கண்ணதாசன் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அந்த அழகான வரிகளும் அழகான இசையோடு கலந்த ஒரு மென்மையான குரலில் ஜெயச்சந்திரன் சுசீலாம்மா இருவர்களும் பாடிய பாடல். இதோ நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போமா இந்த பாடலை.

ஆஹா, என்ன ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்திருக்கும். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார் அல்லவா, ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மடியில் சாயணும், மார்பில் சாயணும் என்ற ஒரு அந்த பாடல் வரிகளை நம் கோவை பத்மா அவர்கள் அருமையான வரிகள் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அவர் போட்ட ஒரு அந்த இரண்டு வரிகளுக்கு சூப்பர் சூப்பர். எந்த அளவுக்கு அந்த பாடலை ரசித்து கேட்டிருந்தால் அந்த பதிவு நமக்கு தந்துள்ளார் என்பதுதான் சிறப்பு. நன்றி நன்றி. ஏதோ பாடல் வருகின்றது, ஏதோ நிகழ்ச்சி நடத்துகின்றது, ஏதோ கேட்கிறோம் என்று இல்லாமல் எந்த அளவுக்கு உன்னிப்பாக நம் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டு பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள், அதற்கு தலை வணங்க வேண்டும். சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்து கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல்கள் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. காயத்ரி அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்களின் மென்மையான குரலில் இப்பாடல் இனிமையோ இனிமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள் அருமை அருமையான பாடல், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும் சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் பாண்டிச்சேரி சிவரஞ்சனி அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். பகல் நிலவு இந்த படத்திலிருந்து பூவிலே மேடை நான் போடவா, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தார்களே தவிர பதிவு யாரும் கொடுக்கவில்லை, பரவாயில்லை, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து

0: என்ன நேயர்களே, ஒரு நண்பர் ஒரு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நம் நிகழ்ச்சியை பற்றி உரையாட வந்திருக்கின்றார்கள். அவர்களை அழைப்போம். இதோ ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க.
1: முறையில பாடல்கள் சிறப்பு. ஜெயச்சந்திரன் வந்து மெலோடி கிங் சொல்லலாம். அவர்
0: ஆமா ஆமா,
1: அவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே ரொம்ப மெலோடியா இருக்கும்.
0: அமைதியான
1: பாடல்கள், ரொம்ப சாந்தமான பாடல்களை பாடக்கூடியவர். அவரும் சுசிலாமாவும் பாடின அற்புதமான பாடல்களை நிகழ்ச்சிக்காக தொகுத்து இருக்கிற சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள்.
0: சகோதரி யாரு? அந்த சகோதரி யாரு உங்க சொல்லுங்க.
1: உங்களுக்கும் பதிவு போற நேர்களுக்கும், பதிவு போடாமல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜேஷ், நன்றி. இதுல வந்து இன்னொரு பாடல் ஒண்ணு வரும், அது எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அந்த பாடலை அடுத்த முறை கேட்டு பார்ப்போம். என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி அழகாக உரையாடி சென்றார் கோவை ராஜேஷ் அவர்கள், நன்றி அவர்களுக்கு. அடுத்த பாடலுக்கு வருவோம். அழியாத கோலங்கள் இந்த படத்தில் இருந்து பூவண்ணம் போல நெஞ்சம், இதுவும் ஒரு அழகான அருமையான பாடல்தான். இதோ இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம் நாம் அனைவருமாக.

அழகான அருமையான பாடல் சூப்பராக ஒலித்து சென்றது. ரசித்து கேட்டு பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள் குரல், மென்மையான குரல், இப்பாடல் இனிமையோ இனிமை, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். இது படித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. அடுத்து வாங்க நண்பா, வாங்க. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். எப்பொழுது வந்தீர்கள்? நேற்று அமெரிக்காவுக்கு சென்றதாக கேள்விப்பட்டேன். ட்ரம் என்ன சொன்னார் அதிபதி? அமெரிக்க அதிபதி அனுப்பிவிட்டாரா அவ்வளவு சீக்கிரமாக உங்களை? பரவாயில்லையே, இந்தியாவுக்கு எப்பொழுது வந்தீர்கள்? வாங்க, வந்து நம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், இனிக்கும் வாழ்விலே என்ன என் சொந்தம் நீ, எனக்கு பிடித்த வரிகள், அருமையான பாடல். இனிக்கும் வாழ்விலே என் சொந்தம் நீ, எனக்கு மிகவும் பிடித்த வரிகள், அருமையான பாடல், சூப்பர் என்றும், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், பாடலின் காட்சிகள் கூட நம் கண்முன்னே வந்து போகிறது, இனிமையான பாடல் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், இந்தா தம்பி பழனிசாமி, இவ்வளவு நேரம் எங்கே போயிருக்க? அண்ணனும் தம்பி பேசிக்கிறாங்க. அண்ணா, கொஞ்சம் வேலை, அதனால் வெளியே போகலாம். இப்போதான் வந்தேன், சாப்பிட்டேன், கையில் போன் எடுத்து உட்கார்ந்து இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன், அவ்வளவுதான். சரி தம்பி, நான் போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க. பூவண்ணம் பாட்டு கேட்போம், கேஜே யேசுதாஸ் பாடல் சூப்பர். ஐயோ, யேசுதாஸ் இல்லை ஐயா, ஜெயச்சந்திரன் குரலில் அந்த பாடல் ஒலித்தது. ஏன்னா அமெரிக்காவுக்கு போய் வந்தார் இல்லவா, தூக்கம் இன்னும் தெளியவில்லை அவர்களுக்கு, அவ்வளவுதான். சூப்பர். பழனிசாமி அண்ணா, ஏதாவது ஆட்டோ வேணுமா அப்படி என்று அவர் கேட்குறாரு. ஆட்டோ எல்லாம் வேண்டாம் தம்பி, போங்க அப்படி என்று இவர் பதில் சொல்லிவிட்டார். சரி சரி, நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், இனிக்கும் வாழ்விலே என் சொந்தம் நீ, எனக்கு பிடித்த வரிகள், அருமையான பாடல். உங்களுக்கு பிடிக்காத வரிகள் எது அதையும் சொல்லுங்கள் என்று ஒரு பதிவு. எல்லா வரிகளும் பிடித்த வரிகள் தான். சூப்பர் சூப்பர். காயத்ரி அவர்கள், அந்த பாடலின் காட்சி கண்முன் கொண்டு வந்தது என்று இனிமையான ஒரு பதிவை போட்டார் அல்லவா. எனக்கு பாட்டு மட்டும்தான் கேட்டேன், காட்சிகள் கண்முன்னே வரவில்லை, சரிங்க என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் பாண்டிச்சேரி சிவரஞ்சனி, மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் மனுஷியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:41. இன்று நம் சபரி வானொலி இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை காயத்ரி அவர்களுடைய தொகுப்பில் ஜெயச்சந்திரன், சுசிலம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். முத்தான முத்தல்லவோ, இந்த படத்தில் ஜெய்கணேஷ் நடித்திருப்பார் என்று நினைக்கிறேன். அருமையான நடிப்பு. ஆமாம், பாலாபிஷேகம் செய்யவோ உனக்கு தேன் அபிஷேகம் செய்யவோ. பாலில் செய்யலாம், தேனில் செய்த என்ன ஆகும், எறும்பு தான் கடிக்கும். சரி, இதோ பார்க்கலாம். அவர்களை தான் கடிக்கப் போகின்றது, நமக்கு என்ன வந்தது? நான் பாடலை கேட்டு ரசிப்போம். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். நம் சபரி வானொலி பால் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் நடந்தேறியது. ஜெயச்சந்திரன், சுசிலாம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பாடலை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். பதிவு ஒன்றும் வரவில்லை. சரி, பரவாயில்லை, அடுத்த பாடலுக்கு வருவோம். ஓ, வந்துவிட்டார். இதோ தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர், 1 லிட்டர் பால் 60 ரூபாய், தேன் மலை தேன், கொம்பு தேன், அடுக்கு தேன், இப்படி பல தேன் உள்ளன. எப்படி பாலாபிஷேகம் செய்வது, தேன் அபிஷேகம் செய்வது, தேன் விலை கூடுதலாக இருக்குமே. எப்படியோ பாட்டு நல்லா வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர் சகோதரரே, அருமை அருமை. 1 லிட்டர் பால் 60 ரூபாய், தேன் மலை தேன், கொம்பு தேன், அடுக்கு தேன், இப்படி பல தேன் உள்ளன. எப்படி பாலாபிஷேகம் செய்வது, தேன் அபிஷேகம் செய்வது, தேன் விலை கூடுதலாக இருக்குமே. எப்படியோ பாட்டு நல்லா வந்துச்சு. சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி தேன்மொழி சகோதரி. இனிமையான இசை, மிக இனிமே இந்த பாடல் என்றும், பிரமாதம் என்றும், வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர் ஒழித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்து உனக்கும் வாழ்வு வரும் இந்த படத்திலிருந்து நான் மெதுவாக தொடுகின்ற போது. ஆஹா, அருமையான வரிகளில் இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் மெதுவாக தொட்டு சென்றதா? பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் அரிதான பாடல், அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், ஏன் தம்பி மெதுவாக தொடர்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். ஒரு தம்பியை பார்த்து, நான் வேணும்னா ஒரு மைக் செட் தரேன், சத்தமாக சொல்லிவிட்டு தொடுங்க, இந்தா இப்போ 100க்கு ஃபோன் பண்ணுறேன் வாருங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்கா அப்படின்ற அவர் கேட்குறார். இது அதற்கு, இந்த பாட்டை நான் இன்னைக்குத்தான் கேட்கிறேன், அதனால் 100 நம்பருக்கு ஃபோன் போடுறது வேண்டாம், அவங்க வந்து 2 கொடுக்கணும் வேண்டாம், கம்முன்னு பாட்டு ரசித்து கேட்போம், அவசரப்பட்டு 100க்கு ஃபோன் பண்ணிடாதடா, தவறாக போயிடும், பொறுமையாக பொறுமையாக இரு, ரசித்து பாட்டு தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். எப்படி சகோதரர் இப்படிலாம் தோணுது உங்களுக்கு? சிறப்பு சிறப்பு, நீங்கள் வந்தாவே இதய ராகம் நிகழ்ச்சி கலை கட்டுதுன்றது கூட ஒரு ஏதாவது ஒரு பதிவு இருக்கும், பரவாயில்லை போடுங்கள். அதற்கும் அந்த கலைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு பதிவு போடுங்கள், நான் வாசிக்கிறேன். நன்றி நன்றி சகோதரரே. அடுத்து கன்னியாகுமரி இரண்டியார் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, அடுத்து பெண்ணின் வாழ்க்கை இந்த படத்திலிருந்து, மாசி மாதம் முகூர்த்த நேரம், இது இந்த பாடல். இந்த மாதம் என்ன மாதம்? புரட்டாசி மாதம். இவங்க மாசி மாதத்துக்கு போய்விட்டார்கள் முகூர்த்தத்திற்காக. நாங்களும் நாளை செல்கிறோம் ஒரு மகனுக்காக, முகூர்த்த நேரத்தை குறிப்பதற்காக. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. இந்த பாடல் எல்லாருக்குமே பிடித்திருக்கும், எனக்கும் பிடித்த பாடல்தான். பாடலை கேட்டு நாம் அனைவரும் ரசித்தோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிச்சாமி அவர்கள். அது என்னங்க, பெண்ணின் வாழ்க்கையில்தான் மாசி மாதம் வருமா, ஆண்களின் வாழ்க்கையில் மாசி மாதம் வரும் தானே? ஆமாம், வரும் தான். அதற்கு என்ன பண்ணலாம்? அடுத்து, காதலர்கள் எந்த மாதமாக இருந்தாலும் மனம் முடிக்கிறார்கள், அப்போது அது நல்ல மாதம் இல்லையா? அதுவும் நல்ல மாதம். இதுக்கு வேறு மாதிரி கூட சொல்லலாம் நண்பா. இப்பொழுது வேண்டாம், அது தனியாக தொலைபேசி வழியில் தொடர்பு கொண்டு பேசுவோம் அதை பற்றி. இப்பொழுது வேண்டாம், லைவில். எல்லா மாதமும் நல்ல மாதம்தான், நம் மனசு தான் தப்பு தப்பாக நினைக்கும். அது உண்மைதான். புரட்டாசி மாதத்தில் கறி சாப்பிடலாம், நல்ல நாட்களில் கறி சாப்பிடலாம். நீங்கள் மாசி மாதம் கல்யாணம் பண்ணுங்க, நான் பாடலை கேட்டு ரசிக்கிறேன். பாடல் சூப்பர் சூப்பர் என்று ஒரு அழகான ஒரு அருமையான பதிவு. சூப்பர் சூப்பர் நண்பா. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பாடலை தொகுத்து அனுப்பிய காயத்ரி சகோதரி அந்த பதிவு போட்டிருக்கின்றார்கள். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சூப்பர் என்றும். அடுத்து தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி அவர்கள். இருங்க, நானும் வரேன். டாடா பாய் பாய், கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதெல்லாம் போக முடியாது. அடுத்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு போக வேண்டும். அடுத்த பாடலுக்கு என்ன ஒரு குறிப்பு கொடுக்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். தயவுசெய்து போக வேண்டாம் நண்பா. இதோ அடுத்த பாடலுக்கு வருவோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடல் சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்திலிருந்து அழகிய அண்ணி அனுபவம் எண்ணி. இந்த பாடல் என்னுடைய தம்பி ஆந்திராவில் இருக்கின்றார், அவருடைய மனைவி கன்சிவாக இருக்கும் பொழுது இந்த பாடலை நான் கிண்டலாக பாடுவேன். அவளுக்கு தமிழ் தெரியாது. அவங்க வீட்டுக்காரருக்கு, ஏமிண்டி நீ அக்கா ஏன் பாட்டை பாடுத்துந்தி, நான் ஏமே அர்த்தமாகலேதோ அப்படின்னு, என்ன பாட்டு பாடுறாங்க உங்கள் அக்கா, எனக்கு எதுவும் அர்த்தமாகலையே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஏமே நீ கொச்சிருந்தே எதேனா மாட்டலாடுகோனுமே அப்படின்னு, எதை இவனுக்கு என்ன வந்தது, எதனா பாடிக்கிட்டோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு இவன் தமிழில் தெலுங்கில் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு பாடல் தான் இன்று சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்திலிருந்து அழகி அண்ணி அனுபவம் எண்ணி. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி சகோதரி அவர்கள், பி ஜெயச்சந்திரன் பாடிய அருமையான பாடல்களை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும், பாடல்களை அருமையாக தொகுத்து சிறப்பாக வழங்கிய அனுசுயா அக்கா அவர்களுக்கும் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளின் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வணக்கம்மா.
0: ம், வாங்க வாங்க ஐயா, வாங்க பேசுங்க.
1: அதாவது சிறப்பான பாடல்களை தந்து சிறப்பித்த காயத்ரி அம்மாவுக்கும்
0: என்னையா ஒரு நல்லா பேசுறீங்க, வேலை அதிகமோ?
1: அருமையான பாடல்களை தந்த காயத்ரி அம்மாவுக்கும் அதை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தங்களுக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் பதிவிட்டு வாழ்த்திய அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் ஒரு இதய ராகத்தில், நாளையும் இதய ராகம் தான், அந்த இதய ராகத்தில் இனிமையான ராகத்தோடு சந்திப்போம். வாழ்த்துக்கள்,
0: நன்றி. நன்றிகள் ஐயா, நன்றி. உங்க உடம்ப பாத்துங்க, ஏதோ நல்லா இருக்கீங்க, வேலை அதிகமா இருக்கும் போல அந்த பேசுறப்பே தெரியுது. நன்றி, நன்றிகள் ஐயா. என்ன நேயர்களே, கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் தான் உரையாடி சென்றால் நம் நிகழ்ச்சியை பற்றி கேட்டு ரசித்தோம். அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக இன்று சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் ஜெயச்சந்திரன், சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் பாண்டிச்சேரி சிவரஞ்சனி உள்பட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:08. அடுத்த பாடலுக்கு வருவோம். ஒரு நல்லவன் ஒரு வல்லவன், மயிலா மானா ஓஹோ. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா?

0: என்ன நேயர்களே, ஒரு அழகான அருமையான பாடல் ஹொஹொய்ன் என்று பாடி சென்றார்கள். கேஜி பி ஜெயச்சந்திரனும் சுசிலாம்மா குரல் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி எனது விருப்ப பாடல்களை அழகாக தொகுத்து நல்ல ஒளித்தரத்துடன் வழங்கிய அனுசுயா சகோதரிக்கும், பாடல்களை கேட்டு ரசித்து பதிவு போட்டு கொண்டிருக்கும் அன்பு சபரி சொந்தங்களுக்கும் மிகவும் நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி கை கொடுத்து பாராட்டியும் பூ கொத்து கொடுத்து இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்று ஒரு வைரத்தின் கண்முன் கொண்டு வந்து தலையை இப்படியும் அப்படியுமா ஆட்டிக்கொண்டு மனதை தொட்ட பாடல் இனிமை இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். பாராட்டி அத்தனை உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதோ பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். வாங்க வாங்க வாங்க.
1: எப்படி இருக்கீங்கக்கா?
0: நல்லா இருக்கேன் காயத்ரி.
1: தேங்க்யூ. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது, ரொம்ப நல்லா இருக்கு. நடுவுல வந்து வாழ்த்து சொல்லிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி நன்றி.
1: இதே ராகம் சார், நீங்க எல்லாம் இருக்கும்போது கலகல கலகலன்னு இருக்கு நிகழ்ச்சி. உங்களுடைய தொகுப்பு ரொம்ப, நீங்க பேசுற விதமே பாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகு கொடுக்குது.
0: ஐயோ, அப்படியே சொல்லு. ஏதோ திருவிளையாடல திருவிளையாடல சொல்ற மாதிரி ஏதோ நான் கத்தி கொண்டிருக்கின்றேன். அவ்வளவுதான்.
1: அதை படி, அவங்க போடுற இதை படிக்கும் போது அது இன்னும் அவரே காமெடி, அவரே சொல்ற மாதிரி நேரம் சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க படிச்சு காமிக்கிறதே ரொம்ப அழகா இருக்கு.
0: சிறப்பு சிறு
1: பழனிசாமி அண்ணா அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல்.
0: ஆமா, அவர் ஏதோ வேலையை கிளம்பி விட்டார்.
1: அவர் நிறைய
0: அடக்கமாகி விட்டது. ஏனால் அவர் அவர் எழுதுகோளில் மை தீர்ந்து விட்டது போல இன்று
1: ரொம்ப சிறப்பா இருந்தது. பதிவு போட்ட அனைத்து சபரி சொந்தங்களுக்கும்
0: என்னுடைய நன்றி. நன்றி நன்றி சகோதரி.
1: இதய ராகம் சிறப்பா நல்ல ஒளித்தரத்துடன் ரொம்ப அழகா நேயர்கள் கேட்கிற எல்லா பாட்டையும் எடுத்து
0: அனைவருக்கும் என் சிறமுகா தாழ்ந்த நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம் சகோதரி. சரிகமாப்பா இந்த படத்தில் இருந்து ஓடும் நதிகளில் ஆடும் அழகினில் இந்த அழகான பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி. நன்றிமா நன்றிமா நன்றி. இது இந்த பாடல் நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக கேட்டு ரசித்து விட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். சரிகமாப்பா ஓடும் நதிகளில் ஆடும் அழகினில் இதோ இந்த பாடல்.

நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் என்ன அழகாக ஒழித்து சென்றது. அருமை அருமை அருமையான பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி சகோதரி அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று நிறைவு பாடல், அருமை சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. பாடலை தொகுத்து அனுப்பிய காயத்ரி சகோதரி மனமார்ந்த நன்றி, மிக்க நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றியை தெரிவித்துள்ளார். நன்றி தேன்மொழி சகோதரி அவர், நன்றி, வணக்கம். பாடல்கள் வழங்கிய நல்லுள்ளத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று அழகான ஒரு நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள். உங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை காயத்ரி அவர்களின் தொகுப்பில் ஜெயச்சந்திரன், சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் பாண்டிச்சேரி சிவரஞ்சினி இவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மற்றும் நிலைய இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் மனுசியா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.

0: அது சுற்றி சுற்றி ஆசை நின்றி தட்டுகின்றது.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

அன்பான சௌரி வானொலி சொந்தங்களே, உங்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:18. வீட்டில் ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாகி போச்சு. சொன்னாங்களே திரைக்கணம் நிகழ்ச்சி வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மின்னலை பண்ணைய விருப்பத்தில் இதோ பாடல்.

திரை கணேஷில் முதல் பாடலாக ராமாபுரம் அனுஷாசகர் விருப்பமாக வளம் வந்தது. மின்னலைப்பன் பாடல் இறக்கி வச்சேன், மிஸ் ஆகி போச்சு இப்படியே, அதனால்தான் அவர் இவ்வளோ குழப்பமாகி போச்சு.

பாடலை கேட்டு பதிவு கொடுத்துருவாங்க. என்னோடய விருப்ப பாடலை வழங்குறதுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. நீச்சல் அடுத்த பாடலாக மின்னலை பண்ணையா விருப்பத்து சிவந்தமன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. சிவந்தம்மன் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மின்னலை இப்போ ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. ஐயா என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறார். நன்றி இல்லை ஐயா, பாடலை பதிவிட்ட உங்களுக்கும் நன்றி. நேற்று அடுத்த பாடலாக கைராசிகாரன் படத்திலேருந்து சென்னை பத்மாவதி வாங்கரங்கம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் இதோ ஒழிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. கைராட்சிக்காரன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், விரும்பி கேட்ட சொந்தம், சென்னை மோகனரங்கம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. பாடலை கேட்டு பதியம் கொடுத்துக்கிறார். என்னுடைய விருப்ப பாடலை வழங்குறதுக்கு நன்றி, மகிழ்ச்சி சொல்கிறார். நன்றி ஐயா. நேற்று அடுத்த பாடலாக சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில். சென்னை பத்மாவதி அம்மான்னு சொல்கிறதுக்கு அதாவது ஃபிலிம் மிஸ்டேக் ஆகிட்டுக்குது. அதுக்கோசம் ஒரு நண்பர் வந்து எடிட்டிங் பண்ணி போட்டுக்கிறார். சரி ஓகே. பறக்கும் பாவி படத்திலிருந்து சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்.

திரைக்கண்ணகேஷில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது, பறக்கும் பாவை படத்துலேருந்து. பணக்கார குடும்பம், பணக்கார குடும்பம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் பதிவும் கொடுத்துக்கிறாங்க. பாடலை கேட்டு பாடலை வழங்கினதுக்கு நன்றி, மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேருக்கு நன்றி. வீட்டில் அடுத்த பாடலாக, தேனி மாவட்டம் பிஎஸ் ராஜன் ஐயா விருப்பத்தில் பாசவலை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல்.

தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம்?

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார்.

0: ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா மனக்கிருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அதி மந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா
1: திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது பாசவளை படத்திலிருந்து அற்புதமான பாடல் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் பிஎஸ் ராஜன ஐயா விருப்பத்தில் ஒழித்தது நன்றிகளையே ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி நேற்று அடுத்த பாடலாக சொர்க்கம் படத்திலிருந்து தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒழிக்கும் பாடல்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. சொர்க்கம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல் டிஎம்எஸ் குரலி. பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நான் பதிவு கொடுத்துக்கிறாங்க பாடலை கேட்டு. நான் விரும்பிய பாடலை ஆர்டிஏ பரசுராம அண்ணா அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த பாடலாக

நேற்று அடுத்த பாடலாக புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து ரெட்டியார்பேட்டை தீபாகுமார் சகோதரி விருப்பமாக இதோ ஒலிக்கும் பாடல். புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் சகோதரி விருப்பத்தில்.

பொழித்த ஒரு சூப்பரான பாடல் திரைக்கணிசியில். புது புது அர்த்தங்கள் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நீ பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பேட்டை தீபா குமார் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிம்மா, அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. நான் விரும்பிய பாடலை தனலட்சுமி பரசுரம் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றிம்மா. நீச்சல் அடுத்த பாடலாக காஞ்சிபுரம் பிள்ளையார் பாலத்திலிருந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி காஞ்சிபுரம் பிள்ளையார் பாலத்திலிருந்து திருப்பூர் சகோதரி சகோதரி விருப்பமாக ஒழிக்கும் பாடல்.

0: ரேகான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது டிஎம்எஸ் குரலில். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாலத்தந்தை திருப்புர சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒலித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடலுக்கு நன்றி. நீட்டில் அடுத்த பாடலாக காஞ்சிபுரம் பிள்ளையார் பாலத்தந்தை சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் இந்த பாடல்.
1: பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும்.
2: பால் கரகத்துக்கு ஏற்பாடு பண்றா பாட்டு பாட ஆரம்பிச்ச.
3: படிய வைக்கும் போது குறுக்க பேசக்கூடாது.
2: பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ? நடத்துக்கு நடத்துக்கு.
1: நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒலித்தது. நன்றி மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நீட்டின் அடுத்த பாடலாக

நீச்சல் அடுத்த பாடலாக பட்டினத்தார் படத்திலேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கர் சகோதரி விருப்பாக ஒழிக்கும் பாடல். ஒரு சூப்பரான பாடல் ஐயா. இதோ அவர் விரும்பி கேட்ட சங்கர் விரும்பி கேட்ட பாடல்.

நீச்சல் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. பட்டினத்தார் படத்துலேருந்து ரெட்டியார்பேட்டை சங்கர் சகோதரி விருப்பமாக ஒழித்த பாடல். நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி.

ஒழித்த பாடல், சூப்பரான பாடல் ஒழித்தது. பட்டணத்தார் படத்தில் இருந்து சங்கர் தம்பி விருப்பமாக. நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தெருக்கு நன்றி. வீட்டில் அடுத்த பாடலாக எங்கள் வீட்டு லட்சுமி படத்திலிருந்து தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல்.

0: ஒழித்த ஒரு சூப்பரான பாட ஒழித்தது. பாட விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் அர்ச்சந்தன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறார். என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி ஐயா, நன்றி சொல்கிறார். நன்றி ஐயா. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீச்சல் அடுத்த பாடலாக கடை வாங்கி கல்யாணம் படத்திலிருந்து ஆரணி கோபாலையா விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல்.
1: போட்டுக்கோங்க.

திரைக்கணேஷில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. கடை வாங்கிய கல்யாணம் படத்துலேருந்து ஆரணி கோபாலையா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி இல்லையா பாடலை கேட்டேன். விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றி சொல்கிறாரு. நன்றி இல்லையா பாடலை கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து இன்றைக்கி தான் நினைக்கிறீங்க. பாடலை கேட்டு நன்றி பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. ஒரு அற்புதமான பாடல் தெரிவு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக திருநெல்வேலி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நங்கநூல் கண்ணையா விருப்பத்தில் பாடல். அடுத்த பாடல்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒழித்து திருநெல்வேலி படத்திலேருந்து பாடல் விரும்பி கட்டு சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழம் அங்கே விருப்பமாக ஒழித்தது. நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. இன்று தான் அந்த பாடலை கேட்குறேன். என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் அண்ணா அப்படின்னு சொல்கிறார். நன்றி தம்பி, ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ராஜநாகம் படத்திலேருந்து அவர் எப்போ பதிவிட்டார் ஃபோன் பண்ணி நினைக்கிறார். அதனால சரி, இந்த பாடலை என்னால் இந்த பாடலை கடத்து லாஸ்ட் பாடம் கொடுத்துருப்பேன். ஒரு சூப்பரான பாடல், நங்கநூலூர் கண்ணனையா விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது, ராஜநாகம் படத்துலேருந்து ஸ்ரீகாந்துடைய நினைவு நாள் நினைக்கிறேன். இன்றைக்கி நடிகர் ஸ்ரீகாந்த் அவருடைய நினைவு நாள் போட்டி பாடல் கிடைக்கிறார் நினைக்கிறேன். நங்கநூலில் கண்ணனையா விருப்பத்தில் ஒழித்த பாடல், ஒரு சூப்பரான பாடல். நடிகர் ஐயா ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு, பாடலை கேட்டு பதிவிட்ட சொந்தங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், சகோதரி விருப்பத்தில் தோ ஒழிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல், ஒரு சூப்பரான பாடல், பரீட்சைக்கு நேரமாச்சு படத்திலேருந்து பாடல் விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் விஜயரசுக்குமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல், ரொம்ப மென்மையான பாடல் ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு என் விருப்பாடலை வழங்குறதுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் பதிவிட்ட உங்களுக்கு நன்றி. ஏன் இவ்வளோ சோகமான பாடல் தெரியல எனக்கு சகோதரிக்கு. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்ட, ரசித்து கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லுகிறேன். ஒரு பதிவு வந்து சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகிடாது. அதை எடிட்டிங் பண்ணி ஒரு நண்பர் வந்து எனக்கு பொன்னாடை போத்துற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பதிவு கொடுத்தார். அவர் பாடலை பதிவிட்டார், உடனே டெலீட் பண்ணிட்டார். அதில் ஃபில்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு தெரிய பார்த்தனா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகுது, இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும். அதை விட்டு அந்த பதிவை எடிட்டிங் பண்ணி என்னை பொன்னாடை போத்துறார். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, நன்றி. மீண்டும் சந்திக்க வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது என்று உங்களுடன் தனலட்சுமி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

0: கிரகம் தரி கிரகம்
1: நான் அதில்
0: நான் தேரான.